இந்த கிளம்பனை சப்பாத்திரே போயினா முசாக்கா பக்கோடைய சொன்னான்.